0: லைக் யுவர் ஸ்வீட் ஆஃப்டர்நூன் அண்ட் லைக் யுவர் நைஸ் ஷோ லவேஷ்மா ப்ரொடக்ட் ஆர் சலாம் டு ஆர் ஏஷ்மா லிஸ்னர் கேன் கியூடிய ஜாத மரண சாதியம் சேந்த குஷால சனி ஹட்டக் வாய்ச்ச சலாமுனு மிக்க புல் கா சனி ஹட்டக் யம் தக்பல் கோர் மதுவகான சலாமுனு மிக்க புல் கா அஸ்ஸலாமு அலைக்கும் இனாம சங்க தியதுனா மிஜாஜு ஹாலாத் வாக்கியத் ஹதி கான பில்குல் சுக்ர தே ஆர் خير خير தே
1: ஹான்
0: قیوم اپریدی سٹور دے دد دکان جکم دے کرن پ متنو کی متنو کی پ دوبئی مارکیٹ کی دے سیدا اور دگل دبل روڈ ہم دے امین اپریدی کاسمیٹک سٹور دا عبد القیوم اپریدی دے اور دکان نمبر 5 کی پ دوبئی مارکیٹ کی اغا امین اپریدی کاسمیٹک سینٹر اباسین ایکسرو والا سر بالکل خوا پ خوا درگزم کا پروڈکٹ ملائی ہوئی گی گل سپر سٹور سر

நொட்டென்ஷன் ஷேம்பு, நொட்டென்ஷன் ஹேர் ஆயில். தினேஷ் ஷாம்பு மார்க்கெட் கே மிலா விஷயா ஹாக தினேஷ் ஷாந்தி ஹாக தினேஷ் ருணா விஷான குருஜி விஷான கண் நதி நரம் நதி முலாயம் நதி சமக்தார் நதி சி முஸ்லாட் சி ஜல் ரவாக்லி சி நொட்டென்ஷன் ஷேம்பு நொட்டென்ஷன் ஹேர் ஆயில் சி இஸ்தேமால் கே இன்ஷல்லாஹ் குலி ஹைஸ்தா மஜிதார் ரிசல்ட் ஆக பதாஸ் தோ மிலா விஷா صبر کوي بلا زما تور الله خور پکې روغ لاله چې السلام علیکم جانا ته ته خو شپت دا چې د مخ یاندې د ذهن کمزورې دي کنه وکړ چې په دې مو تکړه کړو په دې مو تکړه کې شابه کچری زما ورونو وشو کنه دې د نه انعام لاړو شاه جوش بای چې د سنا نام دی یاد کړې سم خوشاله شو خان دی

அவர் பேசுறக்கே கமால் சரக்கே கமால் பெபல் சுவியூரவி மஜபூரி சரக்கே கமால் நூரவி மஜபூரி சரக்கே கமால் தேவ மஜபூர் நக்கடி ஹலிக் நூரவி மஜபூரி சரக்கே கமால் مجبور نکڑی خالکس او سرکے کمال سے خدا ہاں بھی آئی کہنا سی چی دا خوزا سرکے کمال ہم چی کمال کرم اے دا خوزا سرکے کمال ہم چی کمال کرم کنی بل کمال کمال کولے نشی اے دا خوزا سرکے کمال ہم چی کمال کم کنی بل کمال کمال